0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS Tamil. மொபைல் இணையம் வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 13 தேதி, சித்திரை திங்கள் 30 நாள், புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் குலசேகரம் சஞ்சயன். SBS தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கேமர்கள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீகக்குடி மக்கள் மற்றும் டொரஸ்ட்ரை தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேர்களே, நமது நிகழ்ச்சி திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 நேரலையாக SBS சவுத் ஏசியன் எனும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 SBS ரேடியோ 2 வழியாக மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியின் முக்கிய அம்சங்கள் என்னவென்று முதலில் பார்ப்போமா?
3: Faced with a choice between resilience or reform, this budget demonstrates that our government and our country are capable of both. Yeah. We choose the hard road of reform, not the path of least resistance. By responding to the pressures that Australians confront today and fulfilling our obligations and our responsibilities to the generations to come.
2: இன்றைய செய்தியின் பின்னணியில், கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜிம் சாமர்ஸ் நேற்று முன்வைத்த நாட்டின் 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம்

0: Advertising.
1: Como madre orgullosa, siempre quiero lo mejor para mi familia. Y los únicos huevos que compro son Eggland's Best. ¿Casualidad? ¡Para nada! No importa cómo los cocines, siempre están frescos y deliciosos. Además, tienen más vitaminas D y E y un 25% menos de grasas saturadas que los huevos comunes. ¿Por qué conformarse con menos cuando puedes tener lo mejor? Eggland's Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos. Visita egglandsbest.com para obtener más información.
2: செலவு கட்டுப்பாடும் கவனமான தீர்மானங்களும் அடிப்படையாக கொண்ட திட்டம் என அவர் தெரிவித்தார். மத்திய கிழக்கு போரின் காரணமாக விலைகள் உயர்ந்து பொருளாதார வளர்ச்சி குறைந்து ஆஸ்திரேலியர்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் ட்ரெஷரர் ஜிம் சாமஸ் தெரிவித்துள்ளார்.
3: This budget is ambitious in the face of adversity. It's a responsible budget and it's a reforming budget which builds resilience and bolsters our economy. Responding to the pressures of the here and now while embracing our intergenerational responsibilities.
2: ட்ரெஷரர் ஜிம் சாமஸ் தனது ஐந்தாவது பட்ஜெட்டில் இதுவரை இல்லாத அளவிலான சேமிப்பு மற்றும் நிதி மறுசீரமைப்பு திட்டமாக 63.8 பில்லியன் டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிதியின் பெரும் பங்கு சர்ச்சைக்குரிய NDIS நேஷனல் டிசேபிலிட்டி இன்சூரன்ஸ் ஸ்கீம் சீர்திருத்தங்களின் மூலம் கிடைக்கும் என அரசு எதிர்பார்க்கிறது. இந்த மாற்றங்கள் மூலம் அடுத்த 4 ஆண்டுகளில் 37.8 பில்லியன் டாலர் சேமிக்கப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. பல வாரங்களாக நிலவிய ஊகங்களுக்கு பிறகு வீட்டு வசதிக்கான வரி அமைப்புகளை அரசு எவ்வாறு மாற்ற திட்டமிட்டுள்ளது என்பதை ட்ரெஷரர் ஜிம் சாமஸ் விளக்கியுள்ளார். அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் குடியிருப்பு சொத்துக்களில் புதிய கட்டிடங்களுக்கு மட்டுமே நெகட்டிவ் கியரிங் வரி சலுகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட வரி தொடர்பிலான மாற்றங்களுக்கு எதிர்க்கட்சி ஆதரவு வழங்காது என்று எதிர்க்கட்சியின் கருவூலம் தொடர்பிலான பேச்சாளர் டிம் வில்சன் தெரிவித்துள்ளார். இந்த மாற்றங்களில் நெகட்டிவ் கியரிங் வரி சலுகையை நீக்குவது மற்றும் மூலதன லாப வரியில் வழங்கப்பட்டு வந்த 50% தள்ளுபடியில் மாற்றம் செய்வதும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
4: Under their own government documents, these new taxes will actually lead to 35,000 fewer homes being built across the decade. Their own documents admit that it will lead to higher rents. People who want to go and buy their first home tend to rent beforehand and they're going to be kneecapped on their journey. The higher taxes on capital gains will mean that people who invest their deposits will get hit as well. This is an attempt to intergenerationally kneecap young Australians.
2: பிரிட்டனில் பிரதமர் கேர் ஸ்டேமரின் தலைமைக்கு எழுந்துள்ள புதிய சவாலின் பின்னணியில் 4 அமைச்சர்கள் அங்கு பதவி விலகியுள்ளனர். மேலும் 80க்கும் அதிகமான லேபர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அல்லது அதற்கான கால அட்டவணையை வெளியிட வேண்டும் என்று கோரி கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர்.
5: இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய செய்திகள் நிறைவடைந்தன.
6: நேர்களே, இன்றைய செய்தியின் பின்னணியில் கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜிம் சாமஸ் நேற்று முன்வைத்த நாட்டின் 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் குறித்த செய்தியின் பின்னணி மற்றும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் நிலவரம் பற்றிய செய்தியின் பின்னணி, பின்னர் ஆஸ்திரேலியாவில் பெண்களுக்கான என்னென்ன சட்ட உதவி சேவைகள் உள்ளன என்றும், ஆஸ்திரேலியாவிற்கு குடிவருவதற்காக ஸ்டேட் நாமினேஷன் என்ற மாநிலங்கள்

0: advertising.
1: Did you know that your Wi-Fi router could be limiting your internet speeds? Especially if it's more than 5 years old. For setup tips on how to get the best out of your NBN connection, visit nbn.com.au/checkyoursetup.
2: $1 billion சேமிப்பு. அரசு அதிகமாக செலவு செய்தால் நாட்டில் பணவீக்கம் இன்ஃபிளேஷன் மேலும் அதிகரித்து வட்டி விகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு என்று பொருளாதார நிபுணர்கள் மற்றும் ரிசர்வ் பேங்க் ஆளுநர் மிஷேல் புல்லக் அரசை எச்சரித்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த பட்ஜெட் அரசின் செலவை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் சேமிப்பை மையமாக கொண்டதாக அமைகிறது என்று அரசு விளக்கம் அளித்துள்ளது. இனி பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை குறித்து விளக்கமாக பார்ப்போம். நாட்டின் கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜிம் சாமர்ஸ் முன்வைத்திருக்கும் 5வது பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை இதுவாகும். பொருளாதாரத்தில் கடினமான சீர்திருத்த பாதையை தாம் முன்னெடுப்பதாக அவர் ஏற்கனவே எச்சரித்திருந்தார்.
3: This budget makes a number of difficult decisions in the near term and in the longer term to get our budget into better nick, to reform our tax system and to deal with some of these issues which have been left unattended for too long.
2: சரியான தருணத்தில் சரியான திட்டமிடல் தேவை என்றும் உலகில் நிகழும் மாற்றம் நாட்டில் நிலவும் நிஜம் இவை சார்ந்து அரசு பொருளாதார வளர்ச்சி குறித்து திட்டமிடுவதாக நிதியமைச்சர் கேட்டி கேலகர் Channel 7 Sunrise நிகழ்ச்சியில் பேசும்போது இப்படி எச்சரித்திருந்தார்.
4: You know, people expect governments to make the right decisions for the right time. Governments also have to make sure we're dealing with all of these really difficult issues. We can't put our head in the sand.
2: இப்போது அரசு முன்வைத்திருக்கும் பட்ஜெட் அரசு திட்டமிடுகின்ற பொருளாதார சீர்திருத்தங்கள் எப்படி இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. மத்திய கிழக்கில் நடைபெற்று வருகின்ற போர் நாட்டில் விலைவாசி உயர்வை ஏற்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை குறைத்து ஆஸ்திரேலிய மக்களை பெரிதும் பாதித்து வருவதாக நாட்டின் கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜிம் சாமர்ஸ் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார்.
3: We were already dealing with price pressures in our economy, but Treasury is now forecasting inflation to peak around 5% in the middle of the year because of the conflict. For the same reasons, it's expecting growth to come in half a percentage point lower next financial year to be 1.75% overall.
2: அரசு முன்வைத்திருக்கும் பட்ஜெட் என்பது ஃபியூல் ஷாக், உலகில் பெட்ரோலிய பொருட்களின் தட்டுப்பாட்டினால் ஏற்பட்டிருக்கும் பெரும் தாக்கத்தை சமாளிப்பதற்கும் ஆஸ்திரேலிய மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக ட்ரெஷரர் ஜிம் சாமர்ஸ் குறிப்பிட்டார்.
3: The core of this budget is an economic strategy with 5 main parts. Getting through the global oil shock and building resilience. Taking the pressure off people where we can. Making the economy more productive to lift living standards over time. Reforming the tax system for workers, businesses and future generations, including a new tax cut for every working Australian taxpayer.
5: Yeah.
3: And making the budget stronger, more sustainable and helping to take the pressure off inflation by saving more than we spend.
2: போரின் தாக்கத்தினால் ஏற்பட்டிருக்கும் ஃபியூல் கிரைசிஸை சமாளிக்க உதவும் வகையில் பிரதமர் ஆந்தனி அல்பனீசி முன்பே அறிவித்திருந்த ஃபியூல் செக்யூரிட்டி பேக்கேஜ் தொடர்பான திட்டங்களும் தற்போதைய பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பதாக ட்ரெஷரர் ஜிம் சாமர்ஸ் குறிப்பிட்டார்.
3: The strengthening Australia's fuel resilience package will deliver more fuel for drivers and industry, more fertiliser for farmers and more fuel security for our economy. Its centrepiece is a $10 billion investment in immediate fuel supplies and a permanent Australian fuel security reserve to get the fuels and fertiliser that we need.
2: வாழ்க்கை செலவின் அழுத்தத்தை குறைக்கும் வகையில் ஆஸ்திரேலிய மக்களுக்கு மேலும் டாக்ஸ் கட்ஸ் வரி குறைப்பு வழங்கப்படுவதாகவும் ட்ரெஷரர் ஜிம் சாமர்ஸ் அறிவித்தார்.
3: This government cut taxes 2 years ago. We're cutting them again this year and next year too. We will put more money into the pockets of 13.3 million workers with a new $250 working Australians tax offset. Averaged out over the year, our 3 tax cuts, our instant deduction and the new offset are the equivalent of up to $54 back in the average earner's pocket each week.
2: வீடுகளில் முதலீடு செய்யும் போது ஒருவருக்கு கிடைக்கும் லாபத்தின் மீதான வரி தொடர்பான மாற்றம் பல வாரங்களாகவே எதிர்பார்க்கப்பட்டது. எனவே தற்போது ஹவுசிங் டாக்ஸ் தொடர்பான மாற்றத்தை ட்ரெஷரர் ஜிம் சாமர்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். வீட்டு விலைகள் வருமானத்தை விட வேகமாக உயர்ந்திருப்பதாகவும் ஹவுசிங் டாக்ஸ் வரி சீர்திருத்தம் அவசியம் என்றும் ட்ரெஷரர் ஜிம் சாமர்ஸ் குறிப்பிட்டார்.
3: House prices have decoupled from incomes. Since 1999, house prices have risen over 400%, more than twice as

0: fast as average incomes. Our tax changes will help about 75,000 Australians achieve the dream of home ownership. We'll limit negative gearing for residential property to new builds from July next year. Yeah. And we're replacing the 50% capital gains tax discount with inflation-adjusted indexation to restore the taxation of real gains. We'll also introduce a minimum 30% tax rate on capital gains from July next year and on discretionary trust from July the year after.
1: In the Andin, Nidhirile Arikigil, Budgetil, Padagapu, Rail Pokuvarathu, Sugadaram, Defence, Rail Infrastructure, Health, Enum, Moondu Mukhiya Thuraigalukkum, Peri Alavil, Nidhi Odukkappattullathu.
0: This budget includes another $25 billion for public hospitals. We're also investing $5.9 billion to list more medicines on the Pharmaceutical Benefits Scheme, so Australians continue to access life-changing medicines at cheaper prices.
1: மேலும் அரசு முன்வைக்கும் ப்ரொடக்டிவிட்டி பேக்கேஜ் ஒன்றின் மூலம் நாட்டுக்குள் அதிக முதலீடுகளை ஈர்த்து மக்களின் வாழ்க்கை தரத்தையும் சம்பள உயர்வை வளர்ச்சியை மேம்படுத்த அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொள்வதாக ட்ரெஷரர் ஜிம் சாமஸ் குறிப்பிட்டார். அத்துடன் ஸ்கில் அசஸ்மெண்ட்ஸ் மற்றும் ஆக்குபேஷனல் லைசன்ஸ் நடைமுறைகளை விரைவுபடுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் கூடுதலாக 4,000 மைக்ரன்ட் ட்ரேட் ஒர்க்கர்ஸ் 4,000 வெளிநாட்டு தொழிலாளிகள் இங்கு வந்து பணி செய்ய ஒர்க் போர்ஸில் சேர அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் இந்த பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. அரசு அதிகமாக செலவு செய்தால் நாட்டில் அது பணவீக்கத்தை அதிகரிக்க வைக்கும், இன்ஃபிளேஷனை மேலும் உயர்த்தும் என்று பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் ரிசர்வ் பேங்க் ஆளுநர் மிஷேல் புல்லக் ஆகியோர் அரசை எச்சரித்திருந்த பின்னணியில் இந்த பட்ஜெட்டை அரசின் செலவை கட்டுப்படுத்தும் நிதிநிலை அறிக்கை ஸ்பெண்டிங் ரெஸ்ட்ரெயின் பட்ஜெட் என்று லேபர் அரசு கூறியுள்ளது. அரசு மொத்தமாக 63.8 பில்லியன் டாலர் சேமிக்க திட்டமிட்டிருப்பதாக பட்ஜெட்டை முன்வைத்த ட்ரெஷரர் ஜிம் சாமர்ஸ் தெரிவித்தார். அரசு சேமிக்க திட்டமிடும் பெரும் பகுதியான நிதி NDIS திட்டத்தில் மேற்கொள்ளப்படவிருக்கும் சீர்திருத்தங்கள் மூலம் கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார்.
0: A big part of our savings package will restore the NDIS to its original intent and secure its future so it grows in a sustainable way in line with programs like Medicare. This difficult but necessary reform will save $37.8 billion over the forward estimates.
1: இந்த ஆண்டின் பட்ஜெட்டில் அரசு முன்வைத்திருக்கும் முடிவுகள் அவசியமானவை என்று ட்ரெஷரர் ஜிம் சாமஸ் வலியுறுத்தினார்.
0: Faced with a choice between resilience or reform, this budget demonstrates that our government and our country are capable of both. We choose the hard road of reform, not the path of least resistance. By responding to the pressures that Australians confront today and fulfilling our obligations and our responsibilities to the generations to come.
2: நேர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் ஏதாவது செய்திகள் சம்பவங்கள் நடந்தால் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு மின்னஞ்சல் தொலைவில் தான் நாங்கள் உள்ளோம். எழுதுங்கள் tamil.program@sbs.com.au. அடுத்து சில விளம்பரங்கள், அதன் பின்னர் செய்தியின் பின்னணி தொடரும்.
3: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something. And to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
4: SBS Audio.
5: உங்கள் மன உணர்வோடு புரிந்த பிளேயை அழுத்துங்கள்.
6: SBS Chill.
7: SBS Pop Asia. Non-stop Asian Pop.
8: Can you describe that feeling for people who haven't experienced it?
9: SBS Hindi உப்லப்த் கர்வாதா ஹே.
5: 60க்கு மேற்பட்ட மொழிகளில் செய்தி. உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட். நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது. SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
6: sbs.com.au/audio.
5: நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
2: செய்தியின் பின்னணியில் தொடர்வது தமிழகம்.

0: குறித்த செய்தியின் பின்னணி. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் நிலவரம் பற்றிய செய்தியின் பின்னணியை முன்வைக்கிறார் நமது தமிழக செய்தியாளர் தமிழ் பிரபாகரன்.
1: தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் ஜோசப் விஜய், முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் அதிமுக, எடப்பாடி அணி, சி வி சண்முகம் அணியாக பிளவுபட்டிருக்கும் நிலையில் சி வி சண்முகம் அணியினரை முதல்வர் விஜய் நேரில் சந்தித்து பேசியிருப்பது அரசியல் ரீதியாக பேசுபொருளாகியுள்ளது. இந்த சந்திப்பின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சி விஜயபாஸ்கர், கே பி அன்பழகன், காமராஜ் மற்றும் சி வி சண்முகம் ஆதரவு எம்எல்ஏக்கள் உடனிருந்தனர். இந்த தேர்தலில் 47 தொகுதிகளை மட்டுமே வென்று அதிமுக

0: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
1: எம்எல்ஏக்களும் சபாநாயகரிடம் கடிதம் அளித்திருக்கின்றனர். சி வி சண்முகம் விஜய்க்கு ஆதரவாக பேசியுள்ளதுடன் தேர்தலுக்கு பிறகு திமுக ஆதரவோடு தன்னை முதல்வராக தேர்வு செய்ய எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்.
2: எங்கள் முன் வைக்கப்பட்டது என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த திமுகவை நாங்கள் எதிர்த்தோமோ அந்த திமுகவுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னொன்று சொன்னால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த முன்மொழிவுக்கு யாரும் சம்மதிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொன்று சொன்னால் பேரதிர்ச்சிக்குள்ளானோம். எப்படி இதையெல்லாம் இப்படி ஒரு திட்டத்தை எப்படி சொல்கிறார், எப்படி மனம் உருகிறது, எப்படி எந்த எண்ணத்தில் இதை சொல்றார்? அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இல்லாமல் போய்விடும்.
3: மக்கள் தீர்ப்பை ஏற்று இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை, அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்துடைய கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது.
1: இந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கும் அதிமுக தலைமை சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற வக்கீலாளர்களின் சங்கமம் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறது. திமுகவுடன் கூட்டணி என்று ஊடகங்களில் வந்த சில வதந்திகளை தூக்கி கொண்டு வருவதுதான் இத்தனை நாள் நீங்கள் தீட்டிக் கொண்டிருந்த மாபெரும் திட்டமா? அதே ஊடகங்களில் நீங்கள் தாவேக்காவிடம் அமைச்சர் பதவிக்கு மண்டியிட்டு கிடந்ததாக செய்திகள் வந்தன, அதையும் ஏற்கிறீர்களா? அது சரி, நீங்கள் தான் ஏற்கனவே ஆளும் கட்சி பக்கம் வாலாட்ட செல்கிறோம் என்று சொல்லிவிட்டீர்களே. மேலும் நேற்று திமுகவின் செந்தில் பாலாஜியோடு அரை மணி நேரம் தனியாக என்ன பேசினீர்கள் என்பதையும் சொல்வீர்களா என சி வி சண்முகம் தரப்பை எடப்பாடி பழனிசாமி தரப்பு கடுமையாக விமர்சித்திருக்கிறது. அதிமுகவுடன் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக விஜய் ஆதரவு அதிமுக அணியினர் குற்றம் சாட்டியிருப்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, அதிமுக உடைவதற்கு எங்களை கை காட்டுவது என்பது திசை திருப்பும் செயல் என விமர்சித்திருக்கிறார்.
4: சண்முகத்தை போன்றவர்களுக்கு அவர்கள் போவதற்கு ஏதேனும் காரணம் வேண்டும் என்பதற்காக எங்களை காரணம் காட்டிவிட்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள். ஆக அவர்களால் குறிப்பாக சி வி சண்முகத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும், தொடர்ந்து பதவியிலே இருந்தவர். 2021 கூட அவர் தோத்த உடனே 2022 எம்பி ஆயிட்டார், இப்ப அதை ராஜினாமா பண்ணியிருக்கார். ஆக சில பேருக்கு பதவி அறிப்பு இருக்குங்க, அகில இந்திய அளவில் கூட எடுத்துக்கொண்டாலும் பிஜேபி இருக்கவங்க காங்கிரஸ் ஆட்சி வந்தா காங்கிரஸுக்கு போவாங்க. காங்கிரஸ்ல எங்களோட ராஜ்யசபால 5 பேர் காங்கிரஸ் தான் பிஜேபி மந்திரி ஆயிட்டோம். இதெல்லாம் வடநாட்டில் இந்த கட்சி மாறுகிற கலாச்சாரங்களா இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரையிலே 60 காலமாக மேலாக 52 தேர்தலில் இருந்து இதுவரையில தமிழ்நாட்டில் கட்சி தாவறது மைனாரிட்டி அரசு என்றெல்லாம் பார்க்காத ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் தெளிவான முடிவெடுத்து நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று சொல்லிவிட்டார்.
1: சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் தலைமையிலான அரசாங்கம் தனக்கான பெரும்பான்மையை நிரூபிக்க இருக்கும் நிலையில் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவு விஜய் அரசாங்கத்திற்கு ஆதரவான எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடும் என சொல்லப்படுகிறது. இந்த பிளவில் லாட்டரி அதிபர் மார்டினின் மனைவியும் ஆதவ் அர்ஜுனாவின் மாமியாருமான லீமா ரோஸுக்கு முக்கிய பங்கிருப்பதாக விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. தேர்தலுக்கு முன்னதாக அதிமுகவில் இணைந்த லீமா ரோஸ் லால்குடி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக தாவேக்கா அரசாங்கத்திற்கு எதிராக வாக்களிக்கும் என எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தரப்பு கூறியுள்ளது.
5: நாளை நடைபெற இருக்கின்ற நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆணையின் அடிப்படையில் நாளைய தினம் நடைபெறுகின்ற நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களிக்கும் என்பதை பொதுச் செயலாளர் முடிவு செய்திருக்கிறார். அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுவிட்டது. எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து வாக்களிக்கும்.
6: அது சட்ட ரீதியாக

0: நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.
1: இவை ஒருபுறம் இருக்க, தமிழ்நாட்டில் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், மக்கள் அதிகம் கூடும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்கள் ஆகியவற்றுக்கு அருகில் உள்ள 717 மதுக்கடைகளை மூட முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருப்பது பரவலாக வரவேற்பை பெற்றுள்ளது. அத்துடன் முக்கிய இலாக்காக்களின் IAS அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கும் நிலையில் முதலமைச்சரின் அரசியல் சிறப்பு அலுவலராக ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டிருப்பதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தாவேகா தலைமையிலான அரசாங்கம் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பு இன்று மே 13 நடைபெறவுள்ளது. திருச்சி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை விஜய் ராஜினாமா செய்திருக்கும் நிலையில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. தாவேகா உறுப்பினர்களை தவிர காங்கிரஸ் கட்சியின் 5 உறுப்பினர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவற்றின் தலா 2 உறுப்பினர்களின் ஆதரவு தாவேகா பக்கம் இருப்பதாக நம்பப்படும் நிலையில் அமமுகவின் மன்னார்குடி MLA காமராஜ் முதல்வர் விஜய்க்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் பேசியிருப்பதால் அவரது வாக்கும் தாவேகா தரப்புக்கு செல்லும் என நம்பப்படுகிறது. இவரை அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தற்போது கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார். மேலும் பிளவுபட்ட அதிமுக உறுப்பினர்களின் வாக்குகளும் தாவேகா தரப்புக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு புதிய அரசியல் கணக்குகளையும் தமிழக அரசியலுக்குள் அறிமுகப்படுத்தும் என எண்ணப்படுகிறது. இது SBS தமிழின் செய்திகளின் பின்னணி.
2: இத்துடன் செய்தியின் பின்னணி நிறைவு பெறுகிறது. தொடர்வது சில விளம்பரங்கள். அதன் பின்னர் நம் நாட்டில் பெண்களுக்கான என்னென்ன சட்ட உதவி சேவைகள் உள்ளன என்றும், நம் நாட்டிற்கு குடிவருவதற்காக ஸ்டேட் நாமினேஷன் என்ற மாநிலங்கள் வழங்கும் வாய்ப்புகள் குறித்தும் அறிந்து கொள்ள இருக்கிறோம்.
3: ஒரு பெர்மனன்ட் விசா, ஒரு டெம்பரரி விசா, ரெண்டு இருக்கு. பெர்மனன்ட் விசா 190 சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கில்ட் நாமினேட்டட் விசா, அது பெர்மனன்ட் விசா. அதுலயே வந்து டெம்பரரி விசா வந்து 491 சப் கிளாஸ், 491 அப்படின்னு சொல்லுவாங்க.
2: தொடர்ந்தும் நம்முடன் இணைந்திருங்கள்.
4: Spectrum TV makes sports easy, so I never miss. Never miss a homer. Never miss a home field hat trick. Never miss a goal line stand inches from the end zone. Never miss an end-to-end tic-tac-toe top shelf snipe. Never miss a downtown buzzer beater for the championship win. Get your favorite streaming apps included at no extra cost with Live TV. It's one plan, one price, one place for all your sports. For details, visit SpectrumTV.com.
5: இணையத்தின் உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்றிருக்கட்டுமே. சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை sbs.com.au/tamil. SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை Facebookல் தொடரக்கூடாது? SBS தமிழின் Facebook. ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.

0: நேர்களே, நம் நாட்டில் பெண்களுக்காக பாதுகாப்பான, ரகசியமான மற்றும் கலாச்சார ரீதியாக பொருத்தமான வழிகளில் உதவுவதற்கு இலவச சட்ட சேவைகள் உள்ளன. இது தொடர்பில் மெலிசா கம்மங்கோனி ஆங்கிலத்தில் தயாரித்த விவரணத்தை தமிழில் தருகிறார் ரேணுகா துரைசிங்கம்.
1: பணியிட பாகுபாடு, பாலின அடிப்படையிலான வன்முறை மற்றும் நிதி ரீதியான முறைகேடுகள், இவை பெண்கள் பிரத்யேகமாக சட்ட சேவைகளை நாடுவதற்கான சில காரணங்களாகும். சட்டத்துறையை நீங்கள் தனியாக அணுக வேண்டியதில்லை. ஆஸ்திரேலியாவில் பெண்களுக்காக பாதுகாப்பான, ரகசியமான மற்றும் கலாச்சார ரீதியாக பொருத்தமான வழிகளில் வாதிடுவதற்கு இலவச சட்ட சேவைகள் உள்ளன. ஆஸ்திரேலியாவின் சட்ட அமைப்பு சிக்கலானதாகவும் கையாள்வதற்கு கடினமானதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு இந்த சவால்கள் மேலும் பெரிதாகின்றன. அவர்களுக்கு சட்ட உதவி தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது மட்டுமல்லாமல், அதை அணுகுவதில் அவர்கள் கூடுதல் சவால்களை எதிர்கொள்ளலாம். இந்த சவால்களை சமாளிக்க பெண்களுக்கான சிறப்பு சட்ட சேவைகள் அவசர நேரங்களில் தேவையான உதவியை பெறுவதற்கு உறுதி செய்கின்றன. வுமன்ஸ் லீகல் சர்வீசஸ் ஆஸ்திரேலியா தேசிய வலையமைப்பு பெண்களுக்கு நீதி, பாதுகாப்பு மற்றும் சமத்துவத்தை உறுதி செய்ய செயல்படுகிறது என இந்த அமைப்பின் நிர்வாக இயக்குநர் அட்ரியன் வால்டர்ஸ் சொல்கிறார்.
2: Women face different legal problems to men, and that's because of the violence and discrimination we're more likely to experience in our lives. So women experience domestic family and sexual violence at higher rates. We're more likely to be primary carers of children. We earn less, and we're more likely to have less assets. And so these create unique legal problems and the need for trauma-informed, gender-focused services, and that's what women's legal services provide.
1: உங்களுக்கு ஒரு சட்ட சிக்கல் இருந்து வழக்கறிஞரை நியமிக்க வசதி இல்லை என்றால், உங்கள் மாநிலம் அல்லது பிராந்தியத்தில் வுமன்ஸ் லீகல் சர்வீஸ் உங்களுக்கு உதவலாம். அவர்களால் உதவ முடியாவிட்டால் மற்ற சேவைகளுக்கு அவர்கள் உங்களை பரிந்துரைப்பார்கள். அவர்கள் சந்திப்பு நேரங்களை வழங்குகிறார்கள். மேலும் குடும்ப வன்முறை உத்தரவுகள் மற்றும் குடும்ப சட்ட விவகாரங்களுக்காக உங்களுடன் நீதிமன்றத்திற்கு வருவதற்கு ஒரு வழக்கறிஞரை ஏற்பாடு செய்ய முடியும். தொலைதூர பகுதிகளில் உள்ள பெண்களுக்கு இணைய வழி உதவி கிடைக்கும். வுமன்ஸ் லீகல் சர்வீஸ் இலவசமானது மற்றும் பல்வேறு சிக்கல்களுக்கு பாதுகாப்பான மற்றும் தனிப்பட்ட ஆதரவை உறுதி செய்கிறது என்று அட்ரியன் வால்டர்ஸ் விளக்குகிறார்.
2: Generally, we specialise in family law problems, family violence, responding to sexual violence and child protection. But a lot of our services also have specialist immigration programs, and so we're helping women on temporary visas who are trying to escape violence to navigate really complex immigration, family law, family violence systems. We also have specialist First Nations services and First Nations support workers, and some of our members also provide specialist services for employment matters as well.
1: ஒரு சட்ட சேவையை தொடர்பு கொள்வது ரகசியமானது. ஆலோசனையை பெறுவதற்கு நீங்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் அல்லது காவல்துறையில் புகார் அளிக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. பணியிடத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் போது உங்கள் உரிமைகளை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கலாம். ஆனால் பெண்களுக்காக தனியாக வடிவமைக்கப்பட்ட சேவைகள் உள்ளன. வொர்க்கிங் உமன் சென்டர்ஸ் ஆஸ்திரேலியா முழுவதும் செயல்படுகின்றன. இவை இலவச மற்றும் ரகசியமான சட்ட ஆலோசனைகளை வழங்குகின்றன. பணியிட பாலியல் தொந்தரவு, பாகுபாடு அல்லது அநியாயமான பணி நீக்கம் போன்ற பிரச்சினைகளில் உதவுகின்றன என்று வொர்க்கிங் உமன் சென்டர் ஆஸ்திரேலியா அமைப்பின் அட்வொகசி அண்ட் பாலிசி ஆபீசர் ஐரா ஃபிரதாஸ் கூறுகிறார்.
3: Women have a unique experience in workplaces and require a specific gendered response to their workplace issues. So the purpose of working women's centres is to act as a safety net for non-unionised women and non-binary workers who might have not had the opportunity to join their union and receive leave.

0: legal advice.
1: புலம்பெயர்ந்தோர், அகதிகள் மற்றும் பூர்வீக குடி பின்னணி கொண்ட பெண்களுக்கு பணியிட பிரச்சனைகள் மேலும் சிக்கலாக இருக்கலாம்.
0: Many of the women that come through the centers come from very low paid, precarious industries and non-unionized workplaces. The issues that women talk to us about are very complex in that they are not standalone issues. So for example, the same woman who come through our center who experienced sexual harassment may have also been dismissed or sacked for speaking up about the issue, or they may have also experienced wage theft.
1: புலம்பெயர்ந்த மற்றும் அகதி பின்னணி கொண்ட பெண்களின் பிரச்சினைகள் அவர்களின் விசா நிலைமைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். இது அவர்களுக்கான வீட்டு வசதி மற்றும் சுகாதார சேவைகளையும் பாதிக்கலாம். உங்கள் உள்ளூர் ஒர்க்கிங் உமன் சென்டரை தொடர்பு கொண்டவுடன் அவர்கள் உங்களை வீட்டு வசதி மற்றும் சமூக சேவைகளுடன் இணைப்பார்கள் என்று ஐரா ஃபிரதாஸ் கூறுகிறார்.
0: You can visit the Working Women's Centre Australia website, wwc.org.au. On that page, there is a link to working women's centres in each state and territory. So you will find the contact numbers, the emails, the address for your local working women's centre. There is also a 1-800 number, so you don't need credit to call.
1: புலம்பெயர்ந்த மற்றும் அகதி பின்னணி கொண்ட பெண்கள் குடிவரவு பாதுகாப்பின்மை, பொருளாதார அழுத்தம் மற்றும் குடும்ப வன்முறை காரணமாக கூடுதல் சவால்களை எதிர்கொள்கிறார்கள். குடிவரவு நடைமுறையை வழிநடத்துவதில் நிபுணத்துவம் பெற்ற உமன்ஸ் லீகல் சர்வீஸ் மையங்கள் ஆஸ்திரேலியா முழுவதும் உள்ளன என்று அட்ரியன் வால்டர்ஸ் கூறுகிறார்.
2: They really focus on working with women on temporary visas who are experiencing violence and need help to navigate the visa system alongside family law and other legal matters so that they can leave a violent relationship safely. And we know there's a lot of barriers and a lot of fear for women on temporary visas in terms of reaching out for help because often a person using violence uses their temporary visa status as a threat against them.
1: காமன்வெல்த் மற்றும் விக்டோரிய அரசுகளால் நிதியளிக்கப்படும் இன் டச் உமன்ஸ் லீகல் சென்டர் விக்டோரியாவில் வசிக்கும் குறிப்பாக புலம்பெயர்ந்த மற்றும் அகதி பின்னணி கொண்ட பெண்களுக்கு ஆதரவளிக்கும் ஒரு சமூக சட்ட சேவையாகும். புலம்பெயர்ந்த மற்றும் அகதி பின்னணி கொண்ட பெண்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது ஆஸ்திரேலிய சட்ட அமைப்பு மற்றும் அரசு நிறுவனங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பது குறித்த புரிதல் இல்லாமையே என்கிறார் இதன் முதன்மை வழக்கறிஞர் அச்சலா சிஸ்கோவிக்.
3: A significant barrier for migrant and refugee women is a lack of understanding of the Australian legal system and how our government agencies and systems work. For example, our clients don't understand how Victoria Police here in Victoria and Child Protection and the courts intersect. And this is not surprising given that a third of our clients have been in the country for less than 5 years.
1: மொழி தடைகள் சட்ட பிரதிநிதித்துவத்தை பெறுவதை மேலும் கடினமாக்குகின்றன. இதனால் பல பெண்களுக்கு நீதி கிடைக்காமல் போகிறது என்று அச்சலா சிஸ்கோவிக் கூறுகிறார்.
3: They miss out on legal representation and then many of our clients try to self-represent, which impacts negatively on court time and also results in poor outcomes for themselves and their children. And then along with the language barriers is use of interpreters where they are available. The additional time required to explain legal proceedings and prepare court documents adds another barrier.
1: குடும்ப வன்முறை, குடும்பச் சட்டம் மற்றும் குடிவரவு தொடர்பான பிரச்சினைகள் ஒருங்கிணையும் சூழ்நிலைகளில் மொழி மற்றும் கலாச்சாரத்திற்கு ஏற்ற இலவச சட்ட ஆலோசனை மற்றும் பிரதிநிதித்துவத்தை இன் டச் உமன்ஸ் லீகல் சென்டர் வழங்குகிறது என்று சிஸ்கோவிக் கூறுகிறார்.
3: We practice what's called an integrative practice model. We provide legal advice and assistance to clients along with InTouch case managers. And we're one of the first multidisciplinary practices in Australia to provide this type of inclusive service within a family violence response.
1: இந்த சேவைக்கு நீங்கள் தகுதியானவரா என்பதை அறிய 1800-755-988 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது intouch.org.au இணையதளத்தை பார்வையிடலாம். இந்த சேவையை பெற நீங்கள் விக்டோரியாவில் வசிப்பவராக இருக்க வேண்டும். மொழி தடைகளை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு உமன்ஸ் லீகல் சர்வீசஸ் ஆதரவு வழங்குவதற்கும் தயார் நிலையில் உள்ளன என்று அட்ரியன் வால்டர்ஸ் கூறுகிறார்.
2: So many of the lawyers at Women's Legal Services are used to working with people through interpreters. So you can request an interpreter to help with your appointment or to help you at court. And if you're legally aided or don't have the income for an interpreter, there are often ways that you can access that service for free. So it's really important to let the service know that you need an interpreter.
1: நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அது குறித்த ஆதரவையும் கோரலாம். பிராந்திய மற்றும் தொலைதூர பகுதிகளில் உள்ள பெண்கள் இணையத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள சட்ட உதவி ஆணையங்கள் மற்றும் சமூக சட்ட மையங்கள் மூலம் நேரில், ஆன்லைனில் அல்லது தொலைபேசி வாயிலாக ஆதரவை பெறலாம். உங்களுக்கு சட்ட ஆலோசனை அல்லது பிரதிநிதித்துவம் தேவைப்பட்டால் ரகசியமான, பாதுகாப்பான மற்றும் கலாச்சார ரீதியாக பொருத்தமான ஆதரவை பெற நீங்கள் தகுதியானவரா என்பதை அறிய உங்களுக்கு அருகில் உள்ள ஒரு இலவச உமன்ஸ் லீகல் சர்வீஸை தொடர்பு கொள்ளுங்கள். ஆஸ்திரேலியா முழுவதும் இலவச ரகசிய சட்ட உதவி கிடைக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முன்கூட்டியே தொடர்பு கொள்வது உங்கள் உரிமைகளையும் விருப்பங்களையும் புரிந்து கொள்ள உதவும். நீங்கள் உடனடி ஆபத்தில் இருந்தால் 000 அழைக்கவும். மேலும் ரகசியமான முறையில் உதவி பெற விரும்பினால் 1800 ரெஸ்பெக்டை 1800 737 7372 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.

0: நம் நாட்டில் பெண்களுக்காக பாதுகாப்பான, ரகசியமான மற்றும் கலாச்சார ரீதியாக பொருத்தமான வழிகளில் உதவுவதற்கு உள்ள இலவச சட்ட சேவைகள் குறித்து மெலிசா கம்மங்கோனி ஆங்கிலத்தில் தயாரித்த விவரணத்தை தமிழில் எடுத்து வந்தவர் ரேணுகா துரைசிங்கம்.
1: எஸ்பிஎஸ் நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
2: எஸ்பிஎஸ் பன்முக பக்க சார்பற்ற ஊடகம்.
3: எஸ்பிஎஸ் ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.
4: எஸ்பிஎஸ் ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ள ஊடகம்.
0: எஸ்பிஎஸ் செவரல் பில்லியன் ஸ்டோரிஸ்.
5: Oye tú. Sí, tú. ¿Quieres ahorrar $1,000? Pues cámbiate a Spectrum y ahorra $1,000. Garantizado. Solo ten 4.

0: நேயர்களே, ஆஸ்திரேலியாவில் நிரந்தரமாக குடியேறுவதற்கான வழிமுறைகளில் ஒன்றான ஸ்டேட் நாமினேஷன் என்பது குறித்து சிட்னியில் குடிவரவு முகவராக கடமையாற்றும் திருவேங்கடம் ஆறுமுகம் அவர்களுடன் உரையாடுகிறார் ரேணுகா துரைசிங்கம்.
1: வணக்கம் திருவேங்கடம் அவர்களே.
2: வணக்கம் ரேணுகா.
1: நாங்கள் இன்றைய தினம் ஸ்டேட் நாமினேஷன் அதை பற்றி பேச போகிறோம்.

0: advertising.
1: Spectrum TV makes sports easy, so I never miss. Never miss a homer. Never miss a home field hat trick. Never miss a goal line stand inches from the end zone. Never miss an end-to-end, tic-tac-toe, top-shelf snipe. Never miss a downtown buzzer beater for the championship win. Get your favorite streaming apps included at no extra cost with Live TV. It's one plan, one price, one place for all your sports. For details, visit SpectrumTV.com.
2: தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறு. அதுக்கப்புறம் வந்து விசா அப்ளை பண்றதுக்கு அந்த விசா டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் விசா, ஒரு டெம்பரரி விசா, ரெண்டு இருக்கு. பெர்மனன்ட் விசா 190 சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கில்ட் நாமினேட்டட் விசா, அது பெர்மனன்ட் விசா. அதுலேயே வந்து டெம்பரரி விசா வந்து 491 சப் கிளாஸ் 491 அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி ஆன் ஸ்கில்ட் ஒர்க் ரீஜனல் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 491 விசால ரெண்டு தான் நீங்க அப்ளை, இப்போ பெர்மனன்ட் விசாக்கு குவாலிஃபை ஆகல அப்படின்னு சொன்னா அவங்க டெம்பரரி விசாக்கு விண்ணப்பிக்கலாம். அந்த டெம்பரரி விசா வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அவங்க கொடுப்பாங்க. ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு நீங்க வந்து உங்களோட பாத்வே டெம்பரரி டு பெர்மனன்ட் ஸ்ட்ரீமுக்கு போறதுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்கு. இது முக்கியமா வந்து ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து ஒரு மைக்ரேஷன் ப்ரோக்ராம் வச்சிருந்தா அந்த ப்ரோக்ராம் வந்து எல்லா மாநிலத்துக்கும் அது பொருந்துமா, இல்ல அந்த மாநிலத்துக்கு தேவையான ஸ்கில் அங்கு கிடைக்குமானா? மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வரவங்க சிட்னியில மெல்பர்ன்ல இருந்துட்டா மிச்ச மாநிலங்களுக்கு வந்து தேவையான ஸ்கில் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேட் நாமினேஷன் ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க.
3: சரி, இப்ப இந்த ஸ்டேட் நாமினேஷன் இதனூடாக செய்கிற குடிபெயர்வுக்கும் ஜெனரல் ஸ்கில் மைக்ரேஷன் அதற்கும் இடையில் என்ன வித்தியாசம், எப்படி இது வேறுபடுகிறது?
2: இது முக்கியமா வேறுபடுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் அவங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரல் ஸ்கில் மைக்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கட் ஆஃப் மார்க் வந்து 95 or 85 அப்படிங்கிறது ஒரு ஆக்குபேஷனுக்குன்னா அந்த ஆக்குபேஷனுக்கு குவாலிஃபை ஆக முடியாதவங்க ஒரு 75 points 75 புள்ளிகளோட நிக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்பே இல்லாம போயிடும் இல்லையா. அவங்க என்ன செய்யலாம்னா இந்த ஸ்டேட் மைக்ரேஷன்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உள்ள ரிக்குயர்மெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். சில இடங்கள், சில மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75 புள்ளி இருக்கிறவங்களை வந்து அனுமதிக்க கூடும். ஏன்னா சில லாங்குவேஜ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இதுல வந்து சில ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். நீங்க அந்த அந்த மாநிலத்துல இருந்துட்டு நீங்க அங்கிருந்து அதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த இரண்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த மாநிலங்களோட தேவைகளை பொறுத்து அவங்க வந்து அந்த லாங்குவேஜ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க ஃபிளெக்சிபிளா செட் பண்ணிக்கலாம். குறைந்த புள்ளி உள்ளவங்களையும் நம்ம அவங்க எடுத்துக்க வாய்ப்பு உண்டு. ஜென்ரல் ஸ்கில் மைக்ரேஷன்ல வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை. எல்லாருக்கும் ஒரே விதிமுறைகள் தான் இருக்கும்.
3: இப்ப வந்து நீங்கள் முதலில் குறிப்பிட்ட அந்த இரண்டு வகை விசாக்களுக்கும், ஸ்டேட் நாமினேஷன் ஊடாக விண்ணப்பிக்கின்ற அந்த இரண்டு வகையான விசாக்களுக்கும் என்னென்ன மாதிரியான தகுதி நிபந்தனைகள் கோரப்படுகின்றன?
2: முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஸ்கில்டு மைக்ரேஷனுக்கு வரவங்க வந்து அந்த அப்ளிகன்ட் வந்து அந்த துறையில வந்து வல்லுநராக இருக்கணும் இல்லையா. அதுக்காக வந்து ஸ்கில்டு அசஸ்மெண்ட் வந்து ரெண்டுக்குமே வந்து பொதுவான ஒரு விஷயம். இந்த ஸ்கில் அசஸ்மெண்ட் நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக புள்ளிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்க வயது வரம்பு. வயது வரம்பு வந்து ஜென்ரல் ஸ்கில் மைக்ரேஷன்ல வந்து 45 வயசு அப்படின்னா சில மாநிலங்கள்ல வந்து அந்த விதிமுறைகள் வந்து கொஞ்சம் தளர்த்தப்படும். அதே மாதிரி நீங்க ஆங்கில புலமை, ஆங்கில புலமை வந்து இப்போ நீங்க ஜென்ரல் ஸ்கில் மைக்ரேஷன்ல வந்து 6 புள்ளிகள் இருந்தா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா சில மாநிலங்கள்ல அதுல கொஞ்சம் தளர்வு இருக்கும். 5.5 புள்ளிகள் இருந்தா ILTS-ல செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பெர்மனன்ட் மைக்ரேஷனுக்கும் இந்த ஸ்டேட் நாமினேஷன்ல உள்ள பெர்மனன்ட் மைக்ரேஷனுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில மாநிலங்களுக்கு மாநிலம் இந்த யாராவது விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேட் நாமினேஷனுக்கு அவங்க

0: அந்த மாநிலத்தோட விதிமுறைகள், அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ், தேவைகளை வந்து உன்னிப்பா பார்த்து அந்த மாநிலத்துக்கு விண்ணப்பிக்கணும். சில நேரங்களில் நினைப்பாங்க, ஒரு 8 எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் போட்டுட்டா நமக்கு வாய்ப்பு ஏதாவது ஒண்ணுல கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை. நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நீங்க குயின்ஸ்லாந்து மாநிலத்துல இருக்கிறீங்கன்னா அந்த குயின்ஸ்லாந்து மாநிலத்தோட விதிமுறைகளுக்கு நீங்க உட்பட்டு வர மாதிரி, உங்க தேவைகளை வந்து அதுக்காக சரி பண்ணிக்கிற மாதிரி பண்ணாதான் வாய்ப்புகள் கூட வரும். சில நியூ சவுத் வேல்ஸ்ல ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கோர் ஸ்கில் பிளானிங் இருக்கு. என்னன்னு கேட்டா, சில துறைகள்ல வல்லுநராக இருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல மெயினா பாத்தீங்கன்னா, இப்ப ஹவுசிங் ஷார்டேஜ் இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் டாப்ல இருக்கு. நம்மளோட கிளைமேட் டார்கெட் இருக்கிறதுனால நெட் ஜீரோ அண்ட் எனர்ஜி டிரான்சிஷன், ஏஜ் கேர், இதுலெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் எக்கானமியில வந்து ஆட்கள் தேவை. சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் அக்ரிகல்ச்சர், அப்புறம் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த மாதிரி துறையில இருக்கிற வல்லுநர்கள் வந்து இந்த மாநிலத்துக்கு, இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதே மாதிரி இங்க வெவ்வேறு மாநிலத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த துறையில இருக்கிற வல்லுநர்ல அவங்க வந்து வரவேற்பு தயாரா இருக்காங்க. அந்த மாநிலத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட தேவைகளை உன்னிப்பா கவனிச்சு அதை பூர்த்தி செய்யற மாதிரி நீங்க உங்களோட அப்ளிகேஷனை போடணும்.
1: சரி, அடுத்ததாக உங்களுக்கு சொல்ல முடியுமா, தற்போது எந்தெந்த மாநிலங்கள் அல்லது பிராந்தியங்கள் இந்த ஸ்டேட் நாமினேஷன் இதை திறந்திருக்கின்றன, அல்லது பொதுவாக எப்போது அவர்கள் அதை கோருவது வழக்கம், எப்போது ஒருவர் அதற்கு விண்ணப்பிக்கலாம்?
0: ஒவ்வொரு மாநிலமும் பாத்தீங்கன்னா, ஒரு எல்லா மாநிலம் டெரிட்டரிஸ் எல்லாமே ஒரு ஃபைனான்சியல் இயர், நம்மள்ட ஆஸ்திரேலியா பொறுத்தவரையிலும் ஃபைனான்சியல் இயர் பாத்தீங்கன்னா July 1st நமக்கு ஆரம்பிக்கிறது. அதனால ஒவ்வொரு மாநிலமும் July 1st அப்புறம் அவர்கள் அந்த ஃபைனான்சியல் இயர் உண்டான எண்ணிக்கையை அவங்க வந்து நிர்ணயிப்பாங்க. நிர்ணயிச்சு அவங்க வந்து அந்த இன்விடேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க அந்த இது அப்ளிகேஷன் ஓபன் ஆனது ஃபைனான்சியல் இயர்ல ஜூலைக்கு அப்புறம் அவங்க எப்போ ஓபன் பண்ணாலும், அந்த நேரத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம விரைவா செய்யறோமோ அது நல்லது. ஏன்னா அதுல குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையான விசாக்கள் தான் வந்து வழங்கப்படும். அந்த எண்ணிக்கைக்குள்ள நம்ம வந்து அது அவங்க வந்து அது க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நாமினேஷன் வந்து ரிசீவ் பண்ணுவோம்.

0: advertising.
1: SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
2: இது வந்து நம்மளோட இமிகிரேஷன் வெப்சைட்லயே இருக்கு. நீங்க கேட்ட முதல் கேள்வி வந்து இந்த பைனான்சியல் இயர் ஆரம்பத்திலேயே ஓபன் பண்ணுவாங்களான்னு. இந்த பைனான்சியல் இயர் ஆரம்பிச்ச உடனே ஜூலை 1 அப்புறம் ஒவ்வொரு மாநிலமும் தெரியும் வெவ்வேறு காலகட்டத்தில் அவங்களோட ஆக்குபேஷன் லிஸ்ட ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க. அதனால நம்ம எவ்வளவு விரைவா அதை பார்த்து பண்ண முடியுமோ, அது எங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து தனியா அவங்க வந்து வெப்சைட் இணையதளம் வச்சிருக்காங்க. அந்த இணையதளத்துல வந்து நீங்க போய் இப்ப நியூ சவுத் வேல்ஸ் அப்படின்னு சொன்னா நியூ சவுத் வேல்ஸோட இணையதளத்துக்கு போய் நீங்க வந்து உங்களோட தேவைகள கூட நீங்க அதுல வந்து நீங்க அப்டேட்ஸ் கூட நீங்க உங்க இமெயில் அட்ரஸ் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணி வச்சா உங்களுக்கு ரெகுலரா வந்து அப்டேட்ஸ் வரும். நீங்க அப்ளை பண்றதும் அந்த இணையதளத்து மூலமா தான் நீங்க முதல்ல விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும்.
3: நிறைவாக ஒரு கேள்வி. இந்த ஸ்டேட் நாமினேஷன் பெரும்பாலும் எல்லா மாநிலங்களும் செய்கின்றன. ஆனால் அதிகம் வாய்ப்பு, அதாவது அந்த மாநிலத்தில் குடியேறுவதற்கு அதிக வாய்ப்புள்ள இடம் அல்லது மாநிலம் என்றால் எதை சொல்வீர்கள்?
2: ஒவ்வொரு வருஷமும் இந்த மாநிலங்களோட ஸ்டேட் மைக்ரேஷன் பிளான் வந்து மாறிட்டே இருக்கும். ஏன்னா அவர்கள் வந்து அந்த மாநிலத்தோட எக்கானமி, அவங்களோட குடியேறுவதற்கான வசதி வாய்ப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க இல்லையா, அதை பொறுத்து தான் அவங்க வந்து அந்த மைக்ரேஷன் பிளான் வந்து டிசைன் பண்றது. பட் ஒவ்வொரு இந்த வருஷம் நான் எங்க கேட்டீங்கன்னா குயின்ஸ்லாண்டும் சவுத் ஆஸ்திரேலியாவும் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவும் கொஞ்சம் அதிகப்படியாங்க வாய்ப்புகள் இருக்கும் நினைக்கிறேன் வர ஜூலைல பாத்தீங்கன்னா. ஏன் அப்படின்னு கேட்டா இப்ப குயின்ஸ்லாந்து வந்து நம்ம ஒலிம்பிக் அங்க நடக்க போறதுனால சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப கொஞ்சம் அதிகமா வரும் குயின்ஸ்லாண்டுக்கு. அப்போ அந்த வேலைகளை செய்யறதுக்கு உண்டான தொழில் வல்லுநர்கள் தேவைகள்னால ஸ்டேட் மைக்ரேஷன் பிளான்ல கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில ஆட்களை எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம சவுத் ஆஸ்திரேலியா இப்ப நீங்க இந்த சப்மரைன் ப்ராஜெக்ட் வந்து ஆக்கர்ஸ் அது இதுன்னு பேசுறோம் இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா பூம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த மாதிரி வரும்போது அதுக்கு உண்டான வல்லுநர்கள், துறை வல்லுநர்கள் அங்க எடுக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. நீ சொல்றது சுற்றுவரையா எப்பவுமே அது ஒரு வைப்ரேஷன் உள்ள ஒரு மாநிலம். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால மைனிங் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கிறதுனால அங்க எப்பவுமே அந்த தேவைகள் வந்து இருந்துட்டு இருக்கு. அதனால அதிகப்படியா பாத்தீங்கன்னா குயின்ஸ்லாண்டும் ஆஸ்திரேலியா சவுத் ஆஸ்திரேலியாவும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இந்த வர பைனான்சியல் இயர்ல.
3: மிக்க நன்றி திரு வெங்கடம் அவர்களே, பல விடயங்களை விளக்கினீர்கள். மீண்டும் மற்ற ஒரு தலைப்பில் சந்திப்போம். வணக்கம்.
2: மிக்க நன்றி ரேணுகா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
4: நேர்களே, நம் நாட்டில் நிரந்தரமாக குடியேறுவதற்கான வழிமுறைகளில் ஒன்றான ஸ்டேட் நாமினேஷன் குறித்து சிட்னியில் குடிவரவு முகவராக கடமையாற்றும் திருவங்கடம் ஆறுமுகம் அவர்களோடு உரையாடியவர் ரேணுகா துரைசிங்கம். நேர்களே, நிகழ்ச்சியின் இறுதியில் ஒரு பாடல். மேற்கத்திய பாணியில் பாப் இசை பாடுவதில் வல்லவரான பெனி டயாலின் பிறந்த நாள் என்று 1984 பிறந்த இவர் 2007 வெளியான சிவாஜி த பாஸ் என்ற படத்தில் நா முத்துக்குமார் வரிகளுக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஏ ஆர் ரஹானா உடன் பாடிய பாடலை நிகழ்ச்சி நிறைவு செய்யும் வரை கேட்போமா?

நேர்களே, எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு நேரலையாக எஸ்பிஎஸ் சவுத் ஏசியன் எனும் டிஜிட்டல் அறையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு 8 மணிக்கு எஸ்பிஎஸ் ரேடியோ 2 வழியாகவும் கேட்கலாம். சரி நேர்களே, மீண்டும் நாளை மதியம் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறும் நான் குலசேகரம் சஞ்சயன். வணக்கம் நேர்களே.